حضرة تونسية فاسون فوزيون توت سويت. الغابة العيطة غرباوية توت ان بروغرام سي شيخ داني الغرباوي كي نو بروبوز سيت فوزيون inattendue, c'est un véritable ovni entre la Haïta Gherbaouia et un univers un peu pop électro, voire même électro franc. Je vous laisse découvrir cette nouveauté. On se dit à tout de suite.